அறியுமுள் பண்டார் அம்முலே அவமுல்ல ஜாஹி முல் பாய் முல்ல சம்பாஹி முல் தர் முல் தீபான் முல் தொல் முல் பிரபாணு முல் பக்தி சிம்ரணிசான் அம்முல் கர்ம முல் புறம்பாணு முல்ல முலே அக்கையான ஜாய அக்க கிரஹில் விலாய அக்க வீத் பாட் புராணு அக்க படிக்கிற விக்கையானு அக்க பிரமே அக்க இந்தே அக்க கோபிதா கோவிந்த் ਆਖੇ ਈਸਰੇ ਆਖੇ ਸਿੱਧੋ ਆਖੇ ਕੀਤੇ ਕੀਤੇ ਬੋਧੋ ਆਖੇ ਦਾਨਵੇ ਆਖੇ ਦੇਵ ਆਖੇ ਸੁਰ ਨਾਰ ਮੁੰਜਨ ਸੇਵ ਕੀਤੇ ਆਖੇ ਆਖਣ ਪਾਹੇ ਕੀਤੀ ਕਾਹੇ ਕਹਿ ਜਾਹੇ ਏਤੇ ਕੀਤੇ ਹੋਰ ਕ੍ਰਹਿਤਾ ਆਖਣ ਸਕਹਿ ਕੇ ਜੇਵੜ ਭਾਵੇ ਤੇਵੜ ਹੋਏ ਨਾਨਕ ਜਾਣ ਸਾਚਾ ਸੋਏ